0: A fresh political war of words has erupted in Tamil Nadu after DMK President and former Chief Minister M.K. Stalin, as well as AIADMK leader Edappadi Palaniswamy, claimed that Vijay's TVK government survives only because of the support extended by the alliance partners. Now, the opposition leaders argue that key allies play a crucial role in helping the TVK government form the government and continue to sustain it in power. They also asserted that efforts would soon be made to bring down the government, issuing a direct challenge to the Vijay-led administration. Now, the remarks have fueled speculation over coalition equations and stability of the government. However, TVK continued to project confidence, with the party showing little concern over the threat, especially after 60 AIADMK MLAs reportedly cross over to support TVK following its electoral victory.
1: You must not forget that the current government is running only due to our mercy. So, this government is running today only with the mercy of the parties that were in our alliance. So, it is through the mercy of the parties that were in alliance with us, wanting the DMK to come to power, that the current situation persists. The leaders of those very parties, the leaders in that alliance, have mentioned this in many places. When they came, they said, "We have come only after informing our alliance leader, DMK President M.K. Stalin." When they were about to leave after saying that, I told them, "You go ahead, it is your wish, I will not hinder the democracy you have. Presidential rule should not come to the country." It was based on the premise that BJP rule should not enter Tamil Nadu through that means that I sent them off. Therefore, let us take a pledge to work towards putting an end to this government that is running with our mercy.
2: இன்றைய தினம் ஆட்சியாளர்கள் பெரும்பான்மையான இடத்துல வெற்றி பெறல, 108 இடத்துல தான் வெற்றி பெற்றுக்கிறாங்க. 8 மாவட்டத்தில் ஒரு இடத்துல கூட அவர் வெற்றி பெறவில்லை. இன்றைக்கு அவர் பல கட்சிகள் ஆதரவு கொடுத்து தான் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். டிவிக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்குது. இன்றைய ஒரு நாற்காலிக்கு 4 கால் இருக்கும், அதுல 2 கால் தான் இன்றைய ஆட்சியாருடைய கால், 2 கால் இரவல் கால். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வெற்றி பெற்று அந்த கூட்டணி கட்சிகள் இன்றைய டிவிக்கு ஆதரவு கொடுத்து அதனால ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்த 2 கால் எப்பொழுதானாலும் நகர்கின்ற பொழுது நாற்காலி தானாக சாயும், அப்படிப்பட்ட நிலைமைதான் டிவிக்கு இருக்குது என்பதை